0: The coincidence has now sparked a political and social media frenzy. While the internet jokes continue, the politics underneath is serious. DMK leader Udayanidhi Stalin has accused Chief Minister Vijay of depending on political bargaining to stay in power. Udayanidhi further claimed the 2006 DMK government was formed through alliance support and not by breaking parties, horse trading MLAs or sending sofa sets. That single line has now added fuel to Tamil Nadu's sofa politics debate.
1: ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையாக, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததை இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பார்த்தது கிடையாது. இதை பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்கிறாங்க, சேஞ்ச் சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ.
0: So is this all coincidence, routine furniture replacement? Or has he so far quietly become Tamil Nadu politics' new visual code for alliance talks and power equations? Bureau Report, NDTV.
2: On that note, slipping into a very short break, more news and updates on the other side. Stay with us.

0: சாராய கடையை மூடி இருக்கிறோம். இன்னைக்கு வந்து டாஸ்மாக வந்து 717 கடையை எந்த ஆட்சியுமே செய்யாத ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, கோவில்களுக்கு பாதுகாப்பு, சர்ச்சுகளுக்கு பாதுகாப்பு, மசூதிகளுக்கு பாதுகாப்பு, பள்ளி ஸ்கூலுக்கு பாதுகாப்பு, பேருந்து நிலையில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பெண்களோட மனநிலையாக
1: சனாதனா. வாட் இஸ் சனாதனா? தி வேர்ட் சனாதனா மீன்ஸ் இன் சான்ஸ்கிரிட் இன்டிஸ்ட்ரக்டபிள். வாட் இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள்? மனு தர்மா இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள் இஸ் வாட் தே மீன், பட் தே வோன்ட் ஸ்பீக். பட் தி டிராவிடியன் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட் ஓன்லி ஃபார் த சேக் ஆஃப் ஹிந்துஸ் தட் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். 90% ஆஃப் த ஹிந்துஸ் வேர் சைட் லைன் ஆஸ் சூத்ராஸ் அண்ட் பஞ்சமாஸ். தே வேர் நாட் கிவன் எஜுகேஷன். தே வேர் நாட் ஈவன் அலோடு டு கோ இன் டு த ஸ்ட்ரீட்ஸ் வேர் அப்பர் காஸ்ட் பீப்புள் லிவிங். அகெயின்ஸ்ட் விச் த டிராவிடியன் மூவ்மெண்ட் த ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ஸ்டார்டட் வென் வி ஆர் கண்டினியூங் வித் தட் ப்ராசஸ். வி வாண்ட் எவ்ரிபடி ஷுட் பி ட்ரீட்டட் on par. But that is what Thiruvalluvar said 2000 years back, that all men are born equal. Sanadana is against this concept of Thiruvalluvar. Sanadana is not a concept. The meaning of the word Sanadana is indestructible. What is indestructible is Manudharma is indestructible. So we oppose that. Let them say that Manudharma is not Sanadana.
2: Aur jin logo ke man mein hai ki wo Sanatan ko samapt kar denge, mujhe lagta hai वो जान नहीं पा रहे हैं कि उनके घर में भी उनके माता पिता का नाम या तो दुर्गा है, या तो राम है, या तो सीता है. उनके घर के लोग भी मंदिर जाते हैं, पूजा करते हैं. और आश्चर्य का विषय है, वो ज्योतिष शास्त्र में भी कुछ लोग विश्वास रखते हैं. और ऐसा भी मैंने देखा है कि ज्योतिष में विश्वास रख के उनके ही साथी को अपना अधिकारी भी बनाते हैं. तो सनातन तो इनग्रेंड है, डीएनए में सनातन है. क्या अपने आप को समाप्त कर लेंगे कुछ लोग? अगर सनातन को समाप्त करना है तो अपने आप को ही समाप्त करना पड़ेगा.
3: बहुत मिस्टर उदयनिधि स्टालिन वांटेड टू प्रोवोक एंड इंस्टिगेट यू नो मिस्टर विजय द चीफ मिनिस्टर एंड यू नो ही वांटेड टू क्रिएट इश्यू on this, and that is why intentionally with the malefied intention he has started this. So Mr. Vijay should have cleared it on that day itself, day before yesterday itself, stating that the opposition leader should not have spoken about any religion. So Mr. Vijay, who says that he is for every religion, he is for everyone, he should have condemned on that day in the floor itself.
4: So the mask is finally off. TVK MLA S. Mustafa says that we have also entered the field only to eradicate Sanatan Hindu. First, it was Udayanidhi Stalin who said Sanatan should be eradicated, then Congress supported him. 3 years ago also Udayanidhi Stalin had said this, at that time Congress had supported him. Congress MLA also said that Sanatan needs to be removed from Tamil Nadu, Hindus should be removed from Tamil Nadu, and now this statement has been reiterated by TVK, who claims to be secular. This shows that this entire bunch is a Hindu Virodhi bunch. Whether it's Congress, DMK, Samajwadi Party, Trinamool Congress or TVK, they all believe that Hindu ka karo apman, taki mile vote bank ki dukaan, they are actually nafrat ke bhaijaan.
5: All right, so once again, a huge controversy over comments on Sanatan Dharma. Remember, a few days back, as was mentioned, their leader of opposition in the assembly and DMK leader Udayanidhi Stalin once again made a remark evoking a political showdown. Listen into what he said.
6: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.
5: All right, a row over Sanatan Dharma. Now back in Tamil Nadu, let's go across to Padmaja for more. And Padmaja, first Udayanidhi Stalin, then a Congress MLA, and now a ruling party MLA of the TVK also wading into the eradicate Sanatan Rao. Is this going to be a problem for the new Chief Minister Vijay?
7: Well, the controversy started from day one itself when Leader of Opposition Udayanidhi Stalin had first spoken about it when he made his first speech welcoming Vijay as the new chief minister and ended that speech by saying we want Sanatan Dharma eradicated. At that time, the silence of Vijay had been questioned, but it was easy to maintain an arm's distance at that time. But now things are going to get more sticky because after Udayanidhi Stalin, it was an MLA of the Congress who made a similar comment. You had Asan Maulana saying that Edda Party is out, which means that Modi is out, and which also means that Sanatan Dharma is out of Tamil Nadu. But now you've got somebody, an MLA from the ruling party itself, from Vijay's own party, from the TMK, who again has reiterated pretty much the same statement that Udayanidhi Stalin had given and said that we have entered the field in order to eradicate Sanatan Dharma. So this promises to be quite a sticky issue for the new chief minister, especially when, you know, the comparisons are being made of how he himself believes in astrology, how he had appointed his astrologer as his OSD, which obviously subsequently was a decision that was revoked. But nonetheless, the fact that he himself holds such beliefs, Vijay holds such beliefs, and yet he remains quiet when in front of him calls are given to eradicate Sanatan Dharma. So this is being picked up and projected, and the silence in particular of the chief minister is being questioned.
5: All right, with that, time for us to slip into a short break. Coming up on the other side, a controversy over Rahul Gandhi's foreign trip. Stay with us.
8: Higher end, check the audio. Higher end, check the audio.
9: Let's do it. Let's do it. Let's start.
10: Big news that we're breaking first here on NDTV.
11: We know for sure that they have, you know, confirmed their support to him.
10: We've got a picture of the letter.
12: The breaking story, we're jumping straight into it.
13: We do not want to be part of an experiment.
12: Show around and then come to me.
10: At the Nehru Stadium in Chennai.
14: Unconditional support.
11: Time Killer of TVK is here with us.
12: We've got Mr. Dinakaran with us here.
10: Veera, why aren't you also dancing?
11: Vijay is coming out, TVK chief.
10: Big breaking story here on NDTV. Nobody else has these details. Thank you for all the support. Thank you for the viewership. Thank you for the love.